ஆதுவலின் மிதேவா, எம்ம யா பிரார்த்தனாவன் பெறதறிவு நிறவாத்திய ஆகாரையட்டும சப்த உச்சாரணைய கொட்டு சஜாயனா கரணு லபன மெம சீவலி பிரித்தம ஸ்ரவணைய கொட்ட ஒபத் சாந்திய உதாகரகா.